ராணி, இந்துமதி லட்சுமி, சோபியா, ஸ்ரீமதி எம் நாகரத்னம்மா, அக்பர், ஸ்ரீ என் வி ஆர் சாம்சிவராவ், சலீம், ஸ்ரீ ஏ பி ஆனந்த், பால்சேன், ஸ்ரீ பந்த, அப்துல் ஃபஜல், ஸ்ரீ சி ராம்மோகன் ராவ், மான்சிங், ஸ்ரீ கே லட்சுமி நரசய்ய, வார்த்தாஹரடு, ஸ்ரீ நந்தூர் சுப்பாராவ் பால்கொண்டார். வினந்தி அனார்கலி நாடகம்.